ராலி ஜூவாங்க தேபாவோடா ஏ நாம சும்மா சும்மா ஆசிக்காடு போடுவார் இப்போ சொல்லிவங்க அம்மா இப்போ சொல்லிவங்க அம்மா ஜல்லு பாவ ஜல்லு பாவோட ஏ நாம சாக்கா ஓலாம நா சூப்பி சாலிங்க ஓலாம நா சூப்பி நா ஓடாங்க நீ